நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சோகம் வருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும். என்று நாம் இன்று உள்ள சோகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வருத்தாலும் நாம் யாரையும் மறக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எ வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். ஐ ஃபோன் 95.6 98.8 MHz 99.6 98.6 எப்பன் பள்ளி வரிசைகளிலும் வழக்கமாக 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோல வைணவே. இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.

இன்றைய காலை சிந்தனை சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அது இதயத்தின் திசை சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அது சக்தியின் பிறப்பிடம் விளையாட நேரம் ஒதுக்குங்கள் அது இளமையின் இரகசியம் படிக்க நேரம் ஒதுக்குங்கள் அது அறிவின் ஊற்று நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள் அது மகிழ்ச்சியின் வழி உடைக்க நேரம் ஒதுக்குங்கள் அது வெற்றியின் விளை

வாங்கினால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில். 1992 ஜூலை மாதத்தில் 16 என்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் படத்தின் பெயர் சங்கமம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா வர்க்கத்தில், திரைப்படத்தில் நடிகர் ரஹ்மான் மேலும் நடிகை வித்யா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். மேலும் இந்த திரைப்படம் சிமித்தவர் சிமிதி ரஹ்மான் அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகின்றவர்கள் உன்னை கிருஷ்ணன், காலஞ்சென்ற அம்மா எஸ் ஜானகி ஆகியோரும்.

0: தாட்டும். பணிவுடன் இருப்பவர் அனைவராலும் மடிக்கப்படுவார். தற்பெருமை கொண்டவர் மதிப்பை இழக்க நேரிடும். True greatness is shown through humility, self-conceit, and pride only diminish a person.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisiyarangam.

அனைவருக்கும் இவது ஓரம் ஃப்ரீ வானொலியில் வழக்கமாக வருக வருக என்ற அன்புடன் நாம் இருக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இன்றைய நாடுக்கிழமை அதிகாலையில் அனைவருக்கும் எமது ஆடம் ஃப்ரீ வானொலியில் வரவேற்கின்றோம். மேலும் பரபரப்பான வாரத்தை முடித்து குடும்பத்துடன் இனிமையாக செலவிடும் அழகான நாள் இன்றைக்கு அல்லவா? சிறுபு நகை, இனிய வாரத்தை அன்பான அழைப்பு, இவை அனைத்தும் இந்த நாளை இன்னும் சிறப்பாக்கட்டும்.

அமின்றே காலை சூரியன் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் புதிய உற்சாகத்தையும் கொண்டு வரத்து மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் அமைதியும் ஆரோக்கியமும் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்க இறைவனை நாம் வேண்டுகின்றோம். நடுக்கிழமை என்பது வெறும் விதிமுறை நாள் மட்டுமல்ல, நம்மை நாமே சற்று நிறுத்தி குடும்பத்தோடு நேரம் செலவிடும் பெற்றோர்களிடம் அன்பு காட்டவும் நண்பர்களை நினைவு கூறவும் இறைவனுக்கு நன்றி சொல்லவும் கிடைத்திருக்கும் ஒரு அழகான நாள் அல்லவா?

அவன் நடுக்கிழமை வீக்கெண்ட் அல்லவா, ஜூலை மாதம் 19ஆம் தேதி இப்படி இந்த நாள் ஓடுகின்றது அல்லவா. வாழ்க்கை இவ்வளவு வேகமாக ஓடினாலும் குடும்பத்திற்காக ஒடுக்கும் நேரம்தான் வாழ்க்கை மிகப்பெரிய செல்வம் அல்லவா. எனவே இந்த நாட்டுக்கிழமையே புன்னகையோடும் அன்போடும் நன்றியுணர்வோடும் தொடங்குகின்றோம். மேலும் இந்த காலையில் சூரியனோடு இதை உடைக்கின்றது. மேலும் இந்த குளிர்காலத்தில் மேலும் இவது ஆரம்பி வானொலியில் உங்களுக்காக இசை மழை பொழுகின்றது. ஜஸ்தி சுன்னி 8 மணி வரை

வாரம் முழுவதும் வேலை படிப்பு பொறுப்புகள் என்று ஓடிக்கொண்டிருந்த நம் வாழ்க்கைக்கு சற்று ஓய்வு கொடுக்கும் அருமையான நாள்தான் இந்த நாட்டுக்கிழமை அல்லவா. இன்றைக்கு குடும்பத்துடன் அமர்ந்து பேசுங்கள், பெற்றோரின் நலனை விசாரியுங்கள், குழந்தைகளுடன் சிரித்து பேசுங்கள், நண்பர்களை அடுத்த நலம் விசாரியுங்கள். அன்பு செலுத்துவதற்கு பெரிய செலவு தேவையில்லை, ஒரு புன்னகையும் சில அன்பான வார்த்தைகளும் போதும்.

0: many more happy returns of the day.
1: இந்த நாட்டிக்கிழமை ஜூலை மாதம் 19ஆம் தேதி அடுத்த படையில் நாம் யூனிபாக் உரை சேர்ந்த மீது மேலும் திருமதி மீது திரு கிசந்தன் அவர்களுடைய பிறந்தநாள் ஒட்டி நாம் அன்புடன் தொடங்கிக்கிறேன். மேலும் தீசிக்க

ஸ்ரீந்திலேசு உகந்த சிறையா கேஷினி ஆயுஷ் குடக நாணவி லட்சுமி மேலும் ரிஷ்னா ஆன்ஸ் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த படனே நாம் மேபக் ஒரு சேர்ந்த மாலினி தைலிமை தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் தொடங்கியும் மத்திய ராஜம் மேலும் ராஜன் மேலும் அகிலன் அமைதி வீணவன் லோகேஸ்வரி விலாஷினி மேலும் கிளியானா வேகா குமரேசன் குவலன் தைலிமே செலியா நர்சிகாது நாயுடு கூழன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் நிற்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நாம் கியூபி வசக்கும் கெலி ஆறுமுகம் திறந்து பிறந்தாட்டு நம் அன்புடன் வழங்கினும் மனோஜ் லேயா ஊர்வசி ஓவன் நெல்சன் ஷாலினி சதா மேலும் கீதா ராஜன் நீஷி ஆறுமுகம் வியாபு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படனே நாம் பெல்போர்ன் ஆஸ்திரேலியா வசித்து வரும் அலெக்சாந்திர இச்சி தொடர்ந்து பிறந்தாவட்டின மாண்புடன் வழங்குகிறோம். மேலும் ஏமா ஸ்டெஃபான் மைரிக் வில்லியம் மாரியோ உத்ரி ஓவன் ஊர்வசி ஷாலினி பென் நிவன் ஷனோன் மேலும் மாமி வினுதா ஐயாவு போப்போ இச்சி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் போர்ட்லிஸ் வசிக்கும் கருணா பிள்ளை மாறுமுத்து தனது பிறந்தாட்டின் மண்புடன் வழங்கிக்கணும். அப்ப கண்ணன் அம்மா செல்வனா யஷ் நவி சந்தனம் வெனி கம்பன் வாணி ததா ஜக்து அம்மாய விஜயம் அம்மாமின் அழகன் சரஸ்வதி அகிலன் பல்லவன் லவ்விஷா ஆறுமுகம் பிள்ளை மாறுமுத்து திருமலை சித்தி சிங்காரவேலு குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் நிறுவட்டுக்களை கூறுகின்றார்கள்.

சிறப்பகந்த படையில ஆப்பிரிக்கோபா கூறச் சேர்ந்த திரு ஜோசன் வடிவேலு அவரது பிறந்தநாட்டை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். அவருடைய மனைவி சிலா, மேலும் மாமியார் மீனகா, மேலும் அஞ்சினி, ஜெயம், உதயம், முத்துசாமி குழுவார், வடிவேலு குழுவார் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

0: அமர்லின் காலை நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் மனமான நன்றிகள். உங்கள் நாள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் வெற்றியும் நிறைந்ததாக அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அதாவது நாளைக்கு இதே ஆரம்பி வானொலியில் அனைவருக்கும் நன்றி வணக்கம். இப்பொழுது ஏதாம்பர் ராஜேந்திர வந்திருக்கின்றார். வணக்கமாக தொழில் ராகாலு தெலுங்கு நிகழ்ச்சி அலவராஜேந்திர காரு.
1: Fine, thank you, Sundaram. Vanakkam.
0: Vanakkam, my friend Rajendra Garu. Welcome on RMF Vanoli in the Natakkanamai. That is on this in the morning, 19th July already.
1: Thank you, Mikka Nandri, and do have a very nice Sunday, Sundaram.
0: Thank you very much.